பேசலாம் தமிழ் போனின் புரோகிராம் புது பொழிவுடன் உங்களுடன் நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் இதயத்தில் இன்பம் மலர, உங்கள் கவலைகள் மறக்க, மனதெங்கும் சந்தோஷம் நிறைய, உங்கள் மனதை கவர்ந்த இனிமையான பாடல்களுடன் எல்லா செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் மாலை 3:30 முதல் 4:30 வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை, எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க தமிழ் போனின் புரோகிராம் காதோடு பேசலாம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். கதோடு பேசலாம் நிகழ்ச்சி இன்று உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் ராஜ்மோகன். லைவ் ப்ரோக்ராம், தமிழ் ப்ரோக்ராம். தமிழ் தெரிஞ்சவங்க பேசுங்க, நம்பர் சொல்லட்டுமா? 0474-293-1111. நேர்களே, குழந்தைங்கள்லாம் எக்ஸாம் அப்படி ரிப்பீட்டுங்கும் போது ரொம்ப சிரமமான விஷயந்தாங்க. இருந்தாலும் 21ஆம் தேதி பிள்ளைங்கள்லாம் தயார் நிலையில் இருக்காங்க. மறுபடியும் ஒரு முயற்சி, ஏன்னா இந்த செல்ஃபோன், லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன் இதிலெல்லாம் பல விதத்தில் ஃப்ராடு பண்ணுறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அவுட் ஆயிடுது அப்படிங்கிற விஷயங்கள் நான் நீட்டை பற்றி தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். மறுபடியும் குழந்தைங்க தயார் நிலையில் இருக்காங்க. மறுபடியும் அதாவது இந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து எந்த அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகுதுன்னு தெரியலை இந்த முறை. ஏன்னா எக்ஸாம் அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த வருடம் வந்து இந்த டைம் வந்து ஒரு 15 நிமிஷம் அதிகம் குழந்தைங்களுக்கு, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸாம் எழுதுவதற்கான வாய்ப்பு உண்டு குழந்தைங்களுக்கு. ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ஆ, சொல்லுங்க நண்பா. உள்ள வரும்போதே சொல்லிட்டேன், உள்ள வரும்போதே சொல்லிட்டேன், இந்த ப்ரோக்ராம் எல்லாம் கரெக்டாக சிபின், சாத்தனூர், விஜயன், இப்படி 4-5 பேர் சொல்லிட்டேன். அவங்க தான் கூப்பிடுவாங்க. அப்போ சரி, வரட்டும், பார்ப்போம். காலர் முதல் காலராகவே நீங்கள் வந்துட்டீங்க, சந்தோஷம். சொல்லுங்க, எப்படி இருக்குங்க நண்பா? ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது டேப்லெட் சாப்பிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட், அதாவது சொல்லுவாங்கல்ல நம்ம வீட்டில் கொஞ்சம் ஆவி பிடிங்கம்பாங்க, உப்பு தண்ணி வைங்க, இந்த மாதிரிலாம் நிறைய ஹாஸ்பிட்டல் போனேன். டாக்டரை பார்த்து, டாக்டர் அட்வைஸ் படி மெடிசன்ஸ் எல்லாம்
1: வாங்கினேன்.
0: ஓகே. ஏன்னா இந்த ஒரு சீசன், இதுப்பா இந்த சீசன் பார்த்தீங்களா, இந்த ஒரு இந்த சீசன் சொல்லுவோம் அவங்க, இந்த மெடிக்கல் இதில் இருக்கவங்கலாம் எப்பயுமே சீசன் சொல்லுவாங்க. இந்த சீசன் சேஞ்சில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய, அதாவது இந்த வைரல் ஃபீவர்லாம் நிறைய இருக்குது. அப்போ மக்கள் வந்து அவங்களாவே போய் மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது, கண்டிப்பாக டாக்டரோட அட்வைஸ் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ, எந்த மாதிரியான வைரஸ்,
1: அவங்க சொல்கிறத நம்ம செய்யணும். ஒத்து வராது.
0: எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு தான் தெரியும், இது வைரல் இன்ஃபெக்ஷனாக இல்லை, எந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்டா சரியாக வரும், எந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டா சரியாக. மக்கள் போய் சும்மா கடையில் கேட்பாங்க, கடையில் இருக்கிறவரு கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டு பார்ப்பாங்க, 2 நாள் மாறாது, மறுபடியும் பழையபடி தூக்கிட்டு ஓடுவாங்க. இந்த நிலைமை தான், அது இந்த சீசன் டைமில் அப்படி தான் இருக்கும்.
1: பொன்னை
0: விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் இதயத்தோடு. நண்பா, ஆக்சுவலி நாங்கெல்லாம் அந்த படத்துல ஒரே ஒரு பாட்டு தான் அடிக்கடி டிவில போடுவாங்கல்ல, ஒரு கச்சேரி கச்சேரின்னு ஒரு பாட்டு வரும்ல, அது மட்டும் தான் நாங்கள் கேட்டிருக்கோம். நீங்கள் அது கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் வேற ஏதோ பாடல் கேட்குறீங்க. நான் அந்த பாட்டு கேட்கவே இல்லைங்க இந்த ப்ரோக்ராமில்.
1: சரி,
0: ஓகே, கேட்டுருவோம். கூப்பிட்ட மிக்க நன்றி.

0: நல்ல பாடல், அதாவது இப்போதான் முதல் முறையாக நான் கேட்குறேன் இந்த பாடல், நல்லாவே இருக்கு கேட்பதற்கு. ஓகே, தேங்க்யூ சிபின். அப்புறம் சிபின்கிட்ட பேசும்போது வந்து ஃபீவரை பற்றி சொல்லிக்கிட்டுருந்தேன். கேரளாவில் மன்சூன் ஆரம்பித்து விட்டது. முதல்ல சொன்ன மாதிரி தான், இது வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க சீசன் நேரம் அப்படிம்பாங்க. ஏன்னா நிறைய ஃபீவர் கேஸஸ் ரிப்போர்ட் ஆகும். ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சின்ன சின்ன ஒன் மேன் ஷோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இந்த வைரல் ஃபீவர் எல்லா இடங்கள்லையும் ஒரு ஆளுக்கு வந்தால் போதும், வீட்டில் அடுத்தடுத்து எல்லாருக்கும் வரிசையாக வரும். பாதுகாப்பாக இருப்போம். காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் யார் பேசுறீங்க?
1: வெளியே
0: போனா பாக்க முடியுங்கிறீங்களா? ஓகே, சரி சரி சரி.
1: என்ன
0: வண்டியெல்லாம் ஓட்டிட்டு தான் இருக்காரு? பைக்கெல்லாம் ஓட்டுற இடையில கீழே விழுந்துட்டாரு அப்படின்னாரு வண்டியில இருந்து. காய்ச்சல், இந்த தொண்டவலி, அதனால சவுண்ட் தானே வேணும், பேசுறதுக்கு சத்தம் தானே வேணும். எல்லாம் பரவாயில்ல, நல்ல மாற்றம் உண்டு. சொல்லுங்க, விசேஷங்கள் சொல்லுங்க. பனையத்துல
1: மழை
0: இருக்கா? பெய்தாப்பா
1: வந்துருக்கேன்.
0: சொந்தமா தான் உங்க துணிமல எல்லாம் துவைச்சு போடுவீங்கண்ணா? சரி சரி சரி. குறிப்பாக நம்ம போடக்கூடிய வேஸ்ட் சட்டையெல்லாம் நம்மளே வாஷ் பண்ணி அயன் பண்ணோம்னா அது கொஞ்சம் ரொம்ப நல்ல இதா இருக்கும், நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல்
1: கேட்டீங்க?
0: பரவாயில்ல, இந்த வயசுலயும். அப்ப வயசு சொல்லிருங்க, என்ன
1: வயசுன்னு? இதுக்கு முன்னாடி ஓட்டக்கே இல்லையா?
0: எதுங்க?
1: கலைகள் எல்லாம் பார்த்தீங்க, பேட்மிண்டன், பாஸ்கெட் பால்.
0: ஆமா ஆமா,
1: நம்ம காலேஜில் படிக்கும் போது.
0: ஓகே,
1: இந்த மாதிரி என்ன
0: அந்த காலேஜ் டைம்ல நல்லா விளையாடுவீங்க, அதனாலதான் உடம்பு கோளாறுலாம் இருக்கு. புரியுது புரியுது புரியுது.
1: உடம்புல சம்மானம் கிடைச்சிட்டாங்க, பைசா எல்லாம் கிடைச்சிட்டாங்க.
0: அது சரி.
1: வேலை பார்க்கறது கம்பெனில அப்படிதான் இருந்தது. கம்பெனி தெரியுமா?
0: எந்த கம்பெனில வேலை பார்த்தீங்க?
1: என்ன
0: பாடல் கேட்டிருக்கீங்க?
1: ராட்சசி.
0: ஓகே, போட்டுருவோம். கூப்பிட்டமைக்க நன்றி.
1: சரிதான்.

0: நல்ல பாடல் ஒன்று கேட்டு ரசித்தோம் நேர்களே. சாப்பாட்டு பிரியர்கள், அதாவது குறிப்பாக மத்தியான சாப்பாடு, நல்ல ஹெவி மீல்ஸ், ஒரு ஃபிஷ் ஃப்ரை அப்படி ஃபிஷ் எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய மக்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா ட்ராலிங் பேன், மீன் கிடைப்பது ரொம்ப சிரமமாக இருக்கிறது. ஜூன் 9ஆம் தேதி ஆரம்பித்து ஜூலை 31st வரைக்கும் இருக்குது, 52 நாள். இந்த கால அளவில் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக தான் இருக்கும் மீன் கிடைக்கிறதுக்கு. ஆனால் நான் சாப்பாட்டு பிரியர்கள் வந்து ரொம்ப மத்தியான சாப்பாட்டுக்கு மீன் இல்லைனா இறங்காது நிறைய பேருக்கு சாப்பாடே. பாவம், கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் முடியும் இந்த ஒரு சீசனில். ஓகே, ஒரு கால் வந்துட்டாங்க யாரும். அப்போ வணக்கம்.
1: வணக்கம், நான் சரவணன் பேசுறேன்.
0: சொல்லு சரவணா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா நல்லா போகுதுப்பா, நல்லா இருக்கு.
1: அடுத்த வாரம் விஜய்க்கு பிறந்த நாள்.
0: போடு.
1: சரி, விஜய்க்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சிஎம் விஜய்க்கு.
0: சிஎம் விஜய்க்கு. ஜோசப் விஜய்னு சொல்லுப்பா.
1: சிஎம் ஜோசப் விஜய்.
0: அப்படி சொல்லு. ஓகே, சரி சரி. அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிருமா அந்த டைம்ல? படம் எப்படியாவது ரிலீஸ் ஆகும்னு நம்ம தியேட்டர் தனியா தியேட்டர்ல அந்த கட் அவுட் இன்னும் மாத்தாம வச்சிருக்காங்கப்பா.
1: அன்னைக்கு
0: கட்டி வச்சது அப்படியே நிக்குது அது. இன்னும்
1: ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆட்டோல போவேல போறவரம் போனப்ப பாத்தனா இருந்தது. ஊருக்கு போச்சு போனவரம்.
0: சரி,
1: அப்போ பாத்தனா இருந்தது.
0: அவன் இனி எதுக்கு பழையபடி கலட்டிட்டு இன்னொரு மறுபடியும் மாட்டணும்ல? அதுக்காக ஒரேடியா படம் ரிலீஸ் ஆன பிறவே கலட்டிடுவான்னு அப்படியே மாட்டிட்டானுங்க கட் அவுட் அப்படியே.
1: இன்னைக்கு நானு பாரதி ராஜா படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்கேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சா குடிப்பறக்கத்து படத்துல இருந்து.
0: குடிப்பறக்கல இருந்தா என்ன பாட்டு?
1: வேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு பாட்டு இருக்கு.
0: ஆமா ஆமா, நல்ல பாட்டு.
1: அந்த பாட்டு கேட்டிருக்கேன்.
0: சரி, பாட்டு போயிருவோமா? கூப்பிட்டு மிக்க நன்றி.

0: நல்ல பாடல் உண்டு கேட்டு ரசித்தோன்னர்களே. ஸ்பா ஆஃப் சவுத் இந்தியா, அதாவது இங்கே மழை பெய்தா அங்கே தண்ணி விடும் ஃபால்ஸில் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, குற்றாலம், குற்றால அருவிகளில் வந்து கேரளாவில் மழை பெஞ்சால் குற்றால அருவியில் நல்லா தண்ணி வரும். ஆல்மோஸ்ட் எல்லா அருவியிலையும் நல்ல ஃபால்ஸில் எல்லா இடத்துலையும் நல்ல தண்ணீர் வருது அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னேன், இங்கே மழை பெய்தால் அங்கே தண்ணி வரும். அப்போ மக்கள் நிறைய பேர் வந்து குற்றாலம் போய்கிட்டு இருக்காங்க, ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மெயின் ஃபால்ஸில் மட்டும் குளிக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கேன். மற்ற ஃபால்ஸ்லாம் நல்ல தண்ணீர் வருது, குளிப்பதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம்.
0: ஆ சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: என்ன
0: விசேஷம்? நல்லா போகுதுங்க.

0: சரி சரி சரி, அம்மாட்ட சொல்லிட்டீங்களா?
1: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா

0: ഈ ഫുട്ബോൾ സീസൺ ഹ്യുണ്ടായ് കാറുകളുടെ സർവീസിംഗിനൊപ്പം നിങ്ങളെ കാത്തിരിക്കുന്നു മികവുറ്റ ആനുകൂല്യങ്ങൾ. അതെ, ചുങ്കട്സ് പ്രൈസ് ഹ്യുണ്ടായ് സർവീസ് സെന്ററിൽ സർവീസിംഗിനൊപ്പം കരസ്ഥമാക്കൂ സ്ക്രാച്ച് ആൻഡ് വിൻ കൂപ്പൺ. ദിവസവും തിരഞ്ഞെടുക്കപ്പെടുന്ന മൂന്ന് ഭാഗ്യശാലികൾക്ക് അടുത്ത പെയ്ഡ് സർവീസിൽ 40% വരെ ലേബർ ഡിസ്കൗണ്ട് നേടാം. ചുങ്കട്സ് പ്രൈസ് ഹ്യുണ്ടായ് സർവീസ് സെന്റർ, കൊല്ലം, കരുനാഗപ്പള്ളി, നിലമേൽ. ഈ ഓഫർ ജൂലൈ 20 വരെ മാത്രം. കോൾ 8714624010.
1: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക് 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000-ത്തിലധികം ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
2: बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
1: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും.
3: சூப்பரான சாங் ஒன்று கேட்டு ரசித்தோம் நேர்களே. நம்ம வந்து இந்த எல்பிஜி கிரன்ச், இந்த ஷார்ட்டேஜ், இது வந்து ட்ராவலில் நிறைய பாதிக்குங்க. ஏன்னா அனுபவம், அதாவது ட்ரெயின் ட்ராவலில் வந்து நாங்கள் ஒரு முறை குருவாயூர் எக்ஸ்பிரஸ்லேருந்து போய்கிட்டுருக்குறோம். அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க ஆர்டர் எடுக்க வந்தாங்க. நாங்கள் இல்லைப்பா அடுத்த ஸ்டேஷனில் பார்த்துக்குறோம் அப்படின்னு விட்டுட்டோம். பார்த்தோம்னா வண்டி போய்கிட்டே இருக்குது, அடுத்த ஸ்டேஷன்லலாம் ஃபுட்டு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் எங்களோட கோ பேசஞ்சர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் சொன்னார், ஒரு பேக்கெட் கொடுத்துனார் சார், நீங்கள் அதை ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், ஏன்னா இனி அடுத்த வண்டி ட்ரிச்சியில் போய் நிற்கும், ட்ரிச்சியில் தான் ஏதாவது ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு. அப்போ 1:30 ஆயிரும் அப்படின்னாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் ட்ராவல் போகிறீங்கன்னா ஃபுட்ஸ் எப்போ ஆர்டர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த எல்பிஜி கிரஞ்சினால டைட்னால எல்லா இடங்களும் பிரச்சனை. இருந்தாலும் இப்போ ரயில்வேஸில் வந்து எலக்ட்ரிக் இண்டக்ஷன் குக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஃபுட்டு சாப்பாடு மெயினாக வேணும்ல நமக்கு ட்ராவலில். ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கம். இது யாரு? அதான் உங்களை பற்றி சொல்லியாச்சு, முதல்ல சொல்லிட்டேன் விஜயண்ணா. இனி அடுத்த சகுந்தலா அம்மா பேசுவாங்க கரெக்டாக நம்ம ப்ரோக்ராமில். எல்லா வாரம் பேசக்கூடிய ஆட்கள் நீங்கள். ஓகே, சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? ஹலோ.
4: ஹலோ.
3: சொல்லுங்க, கேட்கலையா?
4: ராஜுவேல், நான் தான் விஜயன்.
3: கேட்டாச்சு.
4: எனக்கு ஒரு பழைய பாட்டு வேணும். எனக்கு வந்தாச்சு ஒரு பாட்டு, அரசலங்குமுறி தெரிமை இருந்துச்சு, அரசலங்குமுறி எம்ஜிஆர் நடிச்ச.
3: சரி,
4: ஒரு பாட்டு. சின்ன பயிலே செய்தி கேளடா, நீ என்ன போல எங்கி வந்தால் எண்ணி பாலடா தம்பி, எண்ணி பாலடா. அந்த பாட்டு ஒன்று போடும்.
3: சரி, ஆனால் பெரிய டாஸ்க் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த மாதிரி பாட்டெலாம் அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஸ்ரீலட்சுமி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி எடுத்துட்டாங்க போல நினைக்கிறேன். ஓகே,
4: கம்மியாக வருது தம்பி.
3: அப்படியா? சரி சரி, நீங்கள் விரும்பின பாட்டு இதோ வருது.
4: பாட்டு போடுங்க, பாட்டு போடுங்க. இன்னொரு தான்

0: நம்ம சாத்தனூர் விஜயன் தேடி பிடிச்ச பாடல் அது மேன பாடல் உண்டு கேட்டு ரசித்தோம் நேர்களே. நம்ம வந்து ப்ரோக்ராமில் வந்து நிறைய நேர்கள் வந்து அவங்களோட கருத்துக்கள்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒன்று எனக்கு பிடித்தது என்ன அப்படின்னா, நான் நினைக்கிறேன் ஸ்ரீலட்சுமி ப்ரோக்ராம் தான் நினைக்கிறேன், மிண்டியும் பரஞ்சில்ல வந்து நம்ம சிபின் நம்ம ரெகுலர் காலர் வந்து ஒரு முறை சொன்னார், அவர் கடையில் வந்து அடிக்கடி வந்து டெய்லி வந்து ஃபுட் பார்சல் வாங்க ஒருத்தர் வருவார், என்றைக்கு ஒரு கவர் கேட்பார் அப்படிம்பார். ஏன்னா அவர் ஏன்னா டெய்லி நான் வெளியே தான் ஃபுட்டு சாப்பிட போகிறேன், ஒரு கவர் கையில் வச்சுக்கணும் அப்படின்னு தோணாமல் டெய்லி வந்து கவர் வாங்குறேன், இது எப்படி தான் டிஸ்போஸ் பண்ணுறான்னு தெரியல, எப்போ கேட்டாலும் கவர் கொடுங்கம்பார் அப்படின்னு. இந்த பிளாஸ்டிக் பேன் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய முயற்சி எடுக்கிறோம், கண்டிப்பாக அது வந்து தவிர்க்கவும். ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆ வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஒவ்வொரு முறை ஒவ்வொரு கதை சொல்லுவீங்க, ஒவ்வொரு இன்ஜுரிய பத்தி சொல்லுவீங்க.
1: இன்னும்
0: முடியல அந்த கதை. என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சு, உடம்பு
1: சரியில்லை.
0: யாருங்க?
1: ஜனவரியில ஒரு அசுவம் ஆயிட்டு அஞ்சு மூணு மாசத்துக்கு போயிட்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் 29 போச்சு. அதனாலதான் நான் பேசதே இல்லை.
0: இந்த
1: கஷ்டம் தான், ரெண்டு மூணு மாசம் அம்மாரும் அஞ்சு மாசம் வருஷத்து பிறந்ததே இல்லை.
0: இடையில உங்களுக்கு ஏதோ கையில அடிபட்டதுன்னு சொல்லிருந்தீங்களா? அது மாதிரி
1: ரொம்ப கஷ்டத்தான் இப்பொழுது,
0: கொஞ்சம் என்ன பாட்டு கேட்டிருக்கீங்க? எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் விலகும், நீங்க தைரியமா இருங்க. சந்தோஷம்.

0: நேர்களே, இது காதோடு பேசலாம் தமிழ் போனின் ப்ரோக்ராம். இன்று உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் ராஜ்மோகன். இந்த ப்ரோக்ராம் வாரம் இரண்டு முறை லைவ், 3:30 to 4:30 செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை. ஓகே, ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆ, யார் பேசுறீங்க?
1: சஜி கோயிலா.
0: சஜி கோயில், ஓகே. எப்படி இருக்கீங்க நண்பா? என்ன பண்றீங்க சஜீவ்? நீங்க வேலைக்கு போகல? சரி சரி சரி. ஓ, வெளியில வெளிநாட்டு இருந்தீங்க. ஓகே. எதுங்க? செக்யூரிட்டியா இருந்தீங்களா? ஓகே ஓகே. நான் குவைட்ல வேலை பார்த்தீங்கன்னு கேட்டது அதான். அதான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டேன். கேட்டிருந்தீங்களா? கேட்டேன். ஓகே ஓகே, சரி சரி. அப்புறம் சொல்லுங்க, ப்ரோக்ராம் எல்லாம் கேட்பீங்களா? கேட்கும். தமிழ் எப்படி கற்றுக்கிட்டீங்க?
1: கொஞ்சம்.
0: ம், சரி. என்ன பாடல் கேட்டீங்க இன்னைக்கு? ஓகே ஓகே. ம்,
1: ஒரு பாட்டு கேட்டாச்சு.
0: என்ன பாடல்
1: கேட்டிருக்கீங்க?
0: சரி சரி சரி, நம்மகிட்ட சொல்லிருங்க என்ன பாட்டுன்னு. தெரிஞ்சுக்கலாம் கேட்டேன். ஏன்னா இன்னொரு முறை சொன்னா தான் அவங்க பாட்டு எடுக்க முடியும். ஏன்னா நீங்க கேட்ட பாடல் நீங்க சொன்னது அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். என்ன பாடல் கேட்டிருக்கீங்க?
1: வண்ணம் நல்ல பிள்ளை.
0: எது?
1: வண்ணம் நல்ல பிள்ளை.
0: அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் போட்டுருவோமா? ஏன்னா நீங்க சொன்ன பாடல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். அதாவது ஒண்ணு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லைன் நீங்க சொல்லணும், இல்லைன்னா படம் பேர் சொல்லணும். அதை வச்சு அவங்க எடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே, கூப்பிட்ட மிக்க நன்றி. நல்ல ஒரு பாடல்.
2: அதோ இதோ எமங்கன்று

0: நண்பர் இந்த பாடல் தான் விரும்பினார்னு நினைக்கிறேன். அதான் அதை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி போட்டாங்க. ஓகே, நம்ம வந்து ஏமாறுறவங்க இருக்க ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே தாங்க இருப்பேன். நீங்கள் ரீசெண்டாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொச்சினில் ஒரு 700 கோடி ரூபா, அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க, உங்களுக்கு லைஃப் டைம் விசா, க்ரீன் கார்டு, ப்ராஃபிட்டில் டிவிடெண்ட், இப்படிலாம் சொல்லும்போது மக்கள் அறியாமல் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் பணத்தை கொண்டு போட்டுடுறாங்க. ஒரு பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு பெரிய சிண்டிகேட், அவங்க வந்து கொள்ளை அப்படியே லூட் பண்ணிட்டு போயிட்டாங்க பணத்தை, நிறைய போயிட்டுருந்து. 700 கோடி ரூபான்னா கொஞ்சம் நஞ்ச இடம் ஏமாண்டாங்க. அது வந்து ஏமாறவங்க இருக்கும்போது ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பான். என்னெல்லாம் சொல்கிறாங்க, அவங்க வந்து டிஃபென்ஸுக்கு வெப்பன்ஸ் தயார் பண்ணுறோம்னு இது நம்பி பணங்கள் போடுறாங்க மக்கள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இந்த காலத்தில் ஏமாத்துறவன் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு காலர் வந்துட்டாங்க, யார் பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க. நசீர் யாருங்க?
1: சப்தம் கேட்டா
0: புரியுது புரியுது. நசீர்
1: அல்ல, நான் இது இந்த கோயில
0: கோயில் ராஜீவ். ஓகே ஓகே,
1: சஜீவ்.
0: ஓகே,
1: உங்க ஆளுமாயிட்ட நம்ம ஃப்ரெண்ட் தானே அந்த ஆளு. கோயில சஜீவ், நான் கோயில ராஜீவ்.
0: அது சரி, ஒரு செக்யூரிட்டி பேசினவரா?
1: இப்ப இதுக்கு முன்னாடி கூப்பிட்ட ஆள் இல்லையா?
0: சரி சரி சரி,
1: அஞ்சு கிலோமீட்டர் தூரம்
0: தானே. பக்கத்துல உட்கார்ல, ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கல நீங்க?
1: மக்கள்கிட்டே
0: இருக்கணும்.
1: ஸ்டைல் ஸ்டைல் தான், சூப்பர் ஸ்டைல் தான். அதாவது எதுக்கு அந்த பாட்டு கேட்டதா, நம்ம ஷோப்பு பேரு சூப்பர் ஸ்டைல். 1987 ஸ்டார்ட் ஆய ஷோப்பு தானே இது.
0: சரி சரி, அப்ப இந்த படம் ரிலீஸ் ஆயிருச்சா? இல்ல இல்ல, 87 படம் ரிலீஸ் ஆகல.
1: 1987 இல்ல, அதாவது 94க்கு. அந்த டைம்ல பிளாக்ல கேசட் எடுத்து விசிஆர்ல இட்டு வீட்டில் இருந்துதான் பார்த்த படம் இது.
0: ஓகே ஓகே,
1: அப்ப ஸ்டைல் எல்லாம் இல்லையா,
0: முன்னாடி
1: யூனிஃபார்ம் வர்க்கு தானே ஸ்கூல். அதுவும் வந்து வலிய வலிய கார்மெண்ட்ஸ்கார் இல்லையா, அவரு வந்துட்டு
0: சின்னாருக்கெல்லாம்
1: ரொம்ப என்ன சொல்றது, கஷ்டப்பாடு தானே, வர்க்கு கிடைக்காது.
0: புரியுது
1: மொத்தத்துல,
0: புரியுது புரியுது. எல்லா ஸ்கூல்ஸ்லயும் அவங்க வந்து டை அப் பண்ணிடுறாங்க.
1: இந்த வேலை செய்யுன்னவரெல்லாம் மெக்காடு வேற ஜோலிக்கெல்லாம் போயிட்டே இருக்கு.
0: இருந்தாலும்
1: மந்த்லி 1 இயர்ல எல்லா சமயத்துக்கும் இந்த வேலை கிடைக்காது.
0: ஆமா ஆமா ஆமா,
1: அதுதானே ரொம்ப விஷயம்.
0: புரியுது புரியுது.
1: அதுவெல்லாம் இதுக்கு வந்து இதுக்கு ஒரு ரொம்ப டெஸ்ட் இருக்கு. இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்துதானே இப்ப கொல்லத்துக்கு டவுனில் எல்லாம் வேலை செய்யறது. இப்ப மலையாளிகள் தமிழ்நாட்டுக்காரு கொஞ்சம் கூட படிக்கிறது, மலையாளி ஒப்பமே படிக்காது.
0: தையல் வேலை வேண்டாங்கிறாங்க. என்ன
1: வேண்டாம் அவருக்கு, இது வேலை என்ன ரொம்ப கஷ்டமாயிட்டுதான் பாக்குறது.
0: சரி சரி சரி சரி, அதாவது இப்ப பாக்குற வேலைக்கெல்லாம் எப்படிங்க
1: கூப்பிட்ட சஜிக்கும் இந்த பாட்டு கேக்குறது எல்லாருக்கும் வேண்டி நம்ம இந்த பாட்டு டெடிகேஷன் செய்யறது.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே, சூப்பர் டெய்லர்ஸ்.
1: தேங்க்யூ தேங்க்யூ
0: ராஜீவன். ஓகே தேங்க்யூ.

சூப்பர் சூப்பர்ங்கிற வார்த்தை, இந்த வார்த்தை வந்து தமிழ் மக்கள் தான் நிறைய அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த பாடல் கூட, ஏன்னா நீங்கள் யார்ட்டாவது நீங்கள் ஒன்றால் ட்ரெஸ் பண்ணிட்டு போய் கேட்டால் கேளுங்க எப்படி இருக்குன்னு கேட்டால் சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க. ஒரு படத்தை பற்றி கேளுங்க, நீங்கள் படம் எப்படி இருக்குன்னா படம் சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க. சாப்பாட்டை பற்றி கேளுங்க, சூப்பராக இருக்குது சாப்பாடு அப்படிம்பாங்க. தமிழ் மக்கள் நிறைய பேர் இந்த சூப்பர் சூப்பருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதாங்க இந்த பாடல். ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை. நன்றி, வணக்கம்.